0: அரும்பதாட்ட உண்டி என் பெண் மன்னன் தெய்வத்தை கொல்ல தௌக்கி கிட்டித்தை நீங்க அந்த கிச்சு அரும்பதாட்ட உண்டி என் பெண் மன்னன் தெய்வத்தை கொல்ல தௌக்கி கிட்டித்தை கொல்ல தௌக்கி
1: Ушас